அரபி நூ பஹக்கும் குர்ஆன் பாவா லிவினம எவரம் புனீஹ் அரபி பஹும் எஃபதுக ஆயத்த தஃப்ஸீல் குர்வா ஃபாவா நம கிஹா ரங்களு ஹியே எஃபின் அரபி நூ பஹக்கும் ஓஃபா எஃபை பாவா லிவி அரபியகன் ஹியே கலேக ஃபானு விதால் வாஷ் எஃபதகி ஈமா வி மீஹுன்னபா திதுமவிகே அதி ஷிஃபாய் விஸ்மே அதி ஈமான் வா மீஹுங்கே கம் ஃபத்தவுகா பீரு கமவே அதி எஃபதகி எவரெங்கே மச்சவ்வா கனு கமகே எவரென்னி துரு தனக்கும் கோவாலுவே பயஃபத பயகே.

0: தன்னாஷ் அமகஸ்வரும் எவரெங்கே வெறி ரஸ்கலாங்கியா பத்தல்வான கமாமெது எவரெம் வணி ஷாக்கு கமிங்கே தன்னாஷ் அமகஸ்வரும் எகலாங்கி கொம்மெ கமே ஃபுரிஹமய தெனவடிகம்வா ரஸ்கலாங்கே.
1: بسم الله الرحمن الرحيم
0: رحمن وانت رحيم وانت الله جي اسم فلوم فشاگنمي

0: இருக்கு பிரான்ஸ் கவர்மெண்ட் சலாம் கவர்மெண்ட் சலாம் சகோகத்தை முன்னாடி இங்கிலாந்து கவர்மெண்ட் சலாம்
1: for the playing of the national anthem of England.

காணுக புலிவர் காணுதென்ன கொடுக்கும் அவ அருவாளும் கதை நம்மளுக்கு குலத்தை வம்சப்பத்தியை கொடுத்தா எனக்கு